ஹமகஷ்வரும் உடுதகாய் பிம்க விருக்கம் அவ்வோஹம் மில்கு ஒடுகிம் வாக்கமாய் அவ்வோஹு ஃபியவாத்திய பேமி ஹுன்னங் இவ்விஸ் எஹி தெரியகு அதி நஸ்ரு தேனே மீஹக்குஸ் நெக்கம் கலேகிஃபானு தென்வடானு கண்ணபம் தோவே.

ரஸ்கலாங்க திய பே மீஹுங்க கிபை காஷவர் வெகும்வா அஹுது ஹிப்பவா ஆதித்ய பே மீஹுங்க மச்ச தூரு ஃபருபத உஃபுல்லவி ஹிந்து ஹந்து மகுராஷே எஹிந்து திமன் ரஸ்கலாங்க திய பே மீஹுன்னங் எங்கிவீமே திய பே மீஹுன்ன திமன் ரஸ்கலாங்க திவ்வி எச்சுக்கா எபஹி ஃபொத்துகா திய பே மீஹுங் கதயங் ஹிஃபாட்டாஷே ஆதித்ய பே மீஹுன்ன குரவே அமிர்த திய பே மீஹுங் அஹாஷே எவுரென் தென்னவூ திமம்மென் திய பஸ்ஃபுழு அஹா திய அமுரு ஃபுளன் நுக்கியமன் தெரிவே உரை திஜெயிமுவே அதி எவுரெங்க காஃபிருக்கம்க சபபும் கெரியங் அழுக்கங் குறும்க லோபி எவுரெங்க ஹித்தவு காவனி வருகதயக்கங் ஹிஃபாஃபே கலேக ஃபானு விதாழு ஆஷ திய புனாஹெங் திய பே மீஹுன்னி ஈமாம் வா பயக்கம் காவனி நம திய பே மீஹுங்க ஈமாங்கம் எகமக திய பே மீஹுன்னங் அமுரு குரா கமெக்கே நுபேகம் பொடுக்கமாயே.

ஹமகஷ்வரும் உடுத்தகாய் பிம்கு விரிக்கம் அவ்வோஹ மில்லுக்கு ஒடிகம் வா கமாய் அவ்வோஹ ஃபியவா தியபே மிஹுன்னங் இவ்விஸ் எஹி தெரியகு அதி நஸ்ரு தேனே மீஹக்குஸ் நெக்கம் கலேகிஃபானு தினவடானு கண்ணவம் தோவே.

0: நீ வர நாதிர் வர நகுஹரி வர ரீதி அச்சு அது ஹங்குராமாக துஷ்மனும் பிருபன்னவா அச்சு எம்மரங்கள் கொம்மே அஹக்க ஒடியே அஹரங் தீஃபானம்
1: இஸ்லாம் தீனுக்கு நூறுக்கு அலிக்கம் மிஸ்ரு காவிஸ் வணி வரப்பட ஃபெத்ரிஃபா அதி கண்டுவர் திரே காவிஸ் வணி இஸ்லாமி ஒத்த தில்லிஃபா ஃபிரௌன் கலாங்க நமும் முஹாத்தப் குரவே ஃபிரௌனுக்கு அமிக மல்லு நக்கீவஸ் சித்வியாத்கா இஸ்லாம் வடாங் இன்னவி தோஹிர் பேஃபுல இஸ்லாம் தீனுக்கு ஹந்தாந்தங் எக்கமனாகி ஹிப்பளம் கெனவே வகுத்தக்கா சாராயா ஹாஜர் ஃபிரௌனு கண்டுவருகா அசீருங்க குத்கா திப்பி ஹந்தாந்தங் ஆவெகிந்து
2: மித்திபி ஈமான் கம் மங்கனா கோகே ஏகம கழுகன மங்கே தூதவனி காமுகே பாதில் பஸ்பனங் ஆதேஷா ஏய் ஃபிரோனஷா ரஷ்கே ஹுரியா கமுகே மச்ச கதேக பாதிபி காஹினு உந்தக பிரு அழுகன் தன்னவ மியை ஃபிரோ நபதே செஹுன்னவனி மிதாங்க ஏவா அஜாப் ஜனவார திமா பல்ல
3: கொங்கால் ஜனவார
2: ஏய் சிங்கா கோத கந்தராமதி இஸ்தரிகனே ஒன்ன ஜனவார ஏகமுக ஏதி கனி வினயா கோதன் அழுகன் ஹீக்குரிங் ஏய் கெரியா இலாக எச்சே கம எக்கமக்கு எஹன கொன்னோ ஏய் கெரியவரே உஸ் அது மா ரீத் எச்சே ஏய் மி துனியன் அழுகன ஃபெனுன் எம்மெ ரீத் ஜனவார்
3: ஏய் கொண்டாகுங்கன ஜனவார் தக்கே
2: ஏ கெனே ஏ பதேங்கே வஃதே எமீஹு மிஸ்ருகே உஸ் சயீத அதியமுகே குரிங் ஃபிரோன் எமீஹுன திந்தோகே மெஹமந்தாரி தேவ்
3: ஏய் கொம் பதவின்னித்த கலே துஷிந்த
2: நோ ekamako emihun ge habar algandang iwon emihun ai misrun emihun ge zwan sahiba khawanya ang kujjak hoda
3: padaring ge pirihendare nak khawani kurmatuka emihun ge tiren nun kujjaka war madun nun khawani nukuran
2: emihun bunagat ga e zwan sahiba ge mamma ki mafke takta isa wadaya gannam tayyari misru ge jariyae e jariya awaravi firwan slanis ke asira kavi fahum padaviya ka hadiya kurevi kamave mis zwan sahiba libni ena மிஹார் பொடுவீமா எ ஜாரியா பேணுவனி ஏனாங்க திமாக அங்கினக்கா காவனி குருமா
3: மிஸ்ருக ஜாரியா ஏக்கே மம்ஃபுக ரஸ்கமா இஸ்வடாக நோன் குஜ்சாய் ஏய் ஃபிரௌன் பதவிங்க மிஹக்கம் ஹதியா குறி குஜ்ஜாதா
4: கலே குருமதிகா ஃபென்னம் மீரா அங்கினா தெக்கிபா ஏனா காவன் குரங்கொண்டு மம்ஃபுக அமீர் ஹங்குராமாக மொழினம் மீனாவிஸ் மிஸ்ரு தக்த வெறிவான் கல்யா ஹந்தா எபருத்த ஏனா மித்தன கெனவன் தோ ஏனாக பலுக ரன் தாஜா ஹந்தா ஹந்தா எபருத்த ஏனாக லகபும் தசார்க வெறியா தத்தாஜ் வெறியாக நமும் மீனா திமா கியாடு தர்ஜமாத்தி வெறி இஜ்ஜத்தெரி லூலாபதி கமணா ஏன் வீமா மிக கண்டுவர்க்கு தோஹிர் கமணா கத்துகா எச்சி வேத்தோ பலாபா ஆர்வ நுதன்ன கொத்துக சிறு கொக்கே எச்ச பரவாஃபா வேதோ டலாபா
5: அழுகண்டு ஏனா ரங்கள ஃபாஸ் புரி
4: எம் வியா கொந்தாகும் மி மீரஸ் தா ஆத்தர் ஹோதி ஹாஜர்